0: उठता धुआं तो कैसे छुपाए।
1: சுதியே சேரல கமங்க முகம் வரல அப்புறம் எப்படி முன்னுக்கு வருது என்ன விட்டுருங்க